நேயர்களுக்கு அன்பு நிறைந்த இனிய பிற்பகல் வணக்கம். 810 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷஸ் வானொலியில் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி கேட்பீர்கள். மங்கியருளி நிகழ்ச்சியில் இன்றைக்கு பக்தி பொங்கும் பாடல்களே இடம்பெறும் ஒரு பக்தி நிகழ்ச்சி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம்.

ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சரோட்டிதியில் திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடி வருகிறது. விநாயகர் சரோட்டி திருவிழா என்ன ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னால் விநாயகரை வணங்கினால் தடைகள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். விநாயகனை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடலை கேளுங்கள்.

நமது வினைகள் நல்வினைகளாக வேண்டும். நமது செயல்கள் நற்செயல்களாக வேண்டும். விநாயகர் ஞானத்தின் உருவம். அதனால் அவர் நம்மை நமது முயற்சிகளில் எப்போதும் நல்ல வழியில் நடத்துவார். நாம் நல்ல வழியில் காரிய சக்தி செயல் வெற்றி ஏற்பட முதலில் அவருடைய அருளை நாடுகிறோம்.

பக்தி பொங்கும் விநாயகனை போற்றும் பாடல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை முழுமுத கடவுளான விநாயகனை போற்றும் பாடல்கள். விநாயகர் வழங்குபவர் என்ற சொல்வதுண்டு. எந்த ஒரு செயலிலும் வெற்றியை ஒரு வரமாக நாடுவது நமது இயல்பு. எனவே வெற்றி எனும் வரத்தை பிரசாதமாக அருளுவதற்கும் நாம் முழு முத கடவுளாக விநாயகரை நாடுகிறோம்.

விநாயகர் என்று திருநாமத்தை உச்சரித்தால் போதும், நம் பாடையில் உள்ள அனைத்து விண்ணங்களும் வரி போல விலகிவிடும். விநாயகர் சதுர்த்தி உங்கள் அனைவரும் வாழ்விலும் புதிய நம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வ

வெற்றியையும் அடையலாம் என்று நம்பிக்கை உண்டு. வெற்றிக்கு அடிப்படை முதலில் ஞானமேயாகும். அறிவு திறமை இருக்கும் போது தன்னம்பிக்கையும் மன உறுதியும் வளரும். அப்போது காரியங்களை ஆற்றும் போது பயம் குழப்பம் எதுவும் இருக்காது. அறிவும் ஞானமும் தரும் மூஷிக வாகனன். அளவற்ற அறிவும் அடக்கமான குணமும் வேண்டுபவர்கள் தேட வேண்டிய ஒரு புகலிடம் அந்த ஆனை முகனின் திருவடிகளில் மட்டுமே. மகனை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் வரிசையில் இருவரும் அடுத்த பாடல்.

நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு நாம் அளித்து வந்த சிறப்பு நிகழ்ச்சி இங்கு யாவும் முடிவு பெறவுள்ளது. இன்று மாலையில் நாங்கமணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் அடுத்த நிகழ்ச்சியை தேவராகம் என்னும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் இசை அறுவை நிகழ்ச்சி கேட்க. இன்று 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் இசை அறுவை நிகழ்ச்சி இடம்பெறும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த வணக்கம். இத்திருநாளிலே முழு முதற் கடவுளின் அருளால் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகட்டும். நன்றி.

0: On the hour, every hour. Radio Mauritius.
1: Radio Mauritius.
2: Deva Ragam. Deva Ragam.
3: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தடைகளை உடைக்கும் அற்புத தெய்வம், ஆணை முகனின் அருளை போற்றும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்த ஒரு மணி நேரம் நமது பாரம்பரிய கோவில்களில் இந்த விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, இதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். முதலில் விநாயகரை போற்றும் திருப்புகழ் பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

நேயர்களே, விநாயக சதுர்த்தி என்று நமது கோவில்களில் அதிகாலையிலேயே சிறப்பு அபிடேகங்கள், விநாயக வேள்வி மற்றும் பல அர்ச்சனைகள் தொடங்குகின்றன. விநாயகரை வழிபட்ட பிறகே எந்த காரியத்தையும் தொடங்குவது நமது அறம் ஆகும்.

விநாயகருக்கு அருகம்புல் ஏன் உகந்தது தெரியுமா? அருகம்புல் உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்கும் சிறந்த மூலிகை. பருவமழை தொடங்கும் இந்த காலத்தில் அருகம்புல்லை வழிபாட்டில் பயன்படுத்துவது சுற்றுப்புறத்தின் காற்று மாசுபாட்டை சுத்தரிக்கும் அறிவியல் காரணியாகும்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பாடல்களை கேட்கப் போவீர்கள். நாம் விநாயகர் முன் போடும் தொப்பு கரணம் வெறும் வழிபாடு அல்ல. காது மடல்களை தொட்டு உட்கார்ந்து எழும்போது மூளையின் நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன என்று நவீன அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது.

0: கோவில்களிலும் வீடுகளிலும் களிமண்ணால் செய்த பிள்ளையாரையே வழிபாடு செய்கின்றோம். நதி மற்றும் குளத்து மண்ணால் செய்யப்படும் இந்த சிலைகள் நீரில் கரையும் போது நீர்நிலைகளில்
1: தெய்வராகம் அடையும்.

அன்பு மக்களே, விநாயகருக்கு சாற்றப்படும் எருக்கம் பூ மாலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. எருக்கம் செடி நச்சு வாயுக்களை உறிஞ்சும் தன்மை கொண்டது. கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது காற்றில் உள்ள கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. உங்களுக்கு தெரியுமா? அதனால்தான் நாங்கள் விநாயகர் கோவிலுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக எருக்கம் பூ மாலையை சாற்ற

சதுர்த்தி என்றாலே நினைவுக்கு வருவது கொழுக்கட்டைதான். ஆவியில் வேக வைக்கும் ஆவியில் வேக வைக்கப்படும் அரிசி மாவு வெள்ளம் பூரணம் ஆகியவை உடலுக்கு எளிய செரிமானத்தையும் உடனடி ஆற்றலையும் தரும் சிறந்த பாரம்பரிய உணவாகும். இன்று நம் ஊர் கோவில்களில் பிள்ளையாருக்கு கரும்பு பழங்கள் சந்தனம் மற்றும் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிப்பார். அருள் பெற உங்கள் குடும்பத்துடன் அருகில் உள்ள கோவிலுக்கு செல்ல மறவாதீர்கள்.

விநாயகரின் பெரிய காதுகள் பிறர் சொல்வதை கவனமாக கேள் என்பதையும் சிறிய கண்கள் நுட்பமாக நோக்கு என்பதையும் பெரிய வயிறு நல்லதையும் கெட்டதையும் சிரித்துக்கொள் என்பதையும் உணர்த்தும் தத்துவங்கள் ஆகும். விழாவின் நிறைவாக பிள்ளையார் சிலைகளை கடலிலோ அல்லது நதியிலோ கரைப்பது நாம் மண்ணில் தோன்றி மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் என்ற இயற்கை நிலையாமை தத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது.

இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் விலகி அமைதியும் வளமும் பெருக இந்த கணபதியை வேண்டிக் கொள்கின்றோம். அன்பு மக்களே, விநாயகர் சதுர்த்தியின் ஆன்மீக மற்றும் அறிவியல் சிறப்புகளை பற்றி பேசிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு அடைகிறது. ஆனை முகனின் அருளால் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: Shodharandariki Hrudayapurvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum Vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2. இந்த விநாயகர் சதுர்த்தி என்னும் திருவழிப்பாட்டினை முன்னிட்டு உங்களுக்கு விநாயகனை போற்றும் அன்பு பாடலை தருகின்றோம். சீர்காழி கோவிந்தராசன் அவர்கள் பாடிய 5 கரத்தனை இந்த பக்தி பாடலை கேட்கலாம்.

வருடைய நண்பர்களே, விநாயகப் பெருமான் நமக்கு வெற்றி தரும் நாயகன். நம் துன்பங்களிலிருந்து எங்களுக்கு வெற்றியை தருகின்றார். ஆகையால் நாங்கள் விநாயகப் பெருமானை அன்போடு தொழுவோமாக.

வருடைய நண்பர்களை, விட்ண விநாயக பெருமான் நமக்கு ஞானம் அளிக்கும் இறைவன், வெற்றி தரும் நாயகன், நல்ல சிந்தனையை நமக்கு தரும் விட்ண விநாயகன். இதோ அக்கா அஜிதா மர்தே அவர்களின் குரலில் கேட்போம் பிள்ளையார் துணை.

மறுபடி அன்பர்களே, நாயகனை பாடுவோம், விநாயகனை பாடுவோம், அவரின் அருளை நாடுவோம்.

மறுபடி அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஜெய கணேஷ என்னும் பாடலுடன் முடிவடைய போகின்றது. இந்த மங்களம் பாடலுடன் நாம் நம் நிகழ்ச்சியை இத்துடன் முடிவடைய போகின்றோம். நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.